0: மோசே மில்லனியாயோ சங்கர் பண்டாரே முரபியா மோசே மில்லனியாயோ சங்கர் பண்டாரே முரபியா மோசே மில்லனியாயோ
1: 100 FM, the station for music.